0: எல்லாரும் வந்துறாரல்ல, ஆஜர் விழுக்கிறான். நௌஷாத், ரமேஷ், ஜாகீர், ருக்ஸானா, ருக்ஸானா, ருக்ஸானா சாலைக்கு வரன்ட்டு இன்று 8 நாளாய்த்து. நசிமா, ருக்ஸானா டாக நின்று அவுத்தரஞ்சமேல்ல, அவள் எந்த அவளை சாலைக்கு வண்டியில்ல?
1: கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுன்ற ஒரு பெண்ணுக்கிடவு சாலை கைதாக்கிட்டு நங்கள சமுதாயத்தை மக்க இங்கே அவுக்கு தீர ஏதுக்கும் அவள் அவுத்துக்கு போயிட்டு ஆ கிட ஒரு சாலைக்கு கூட்டனே, நாளை அவளோட அவுத்துக்கு போயிட்டு நானே பழக்க வர்றேன்.
0: அதில் கட்டு ஹோம்ஒர்க் ஆக்கிறாரா? இப்போ நான் முன்னாண்டு படிப்பாட்டிய விஷயத்தில் நீங்க பிரச்சனை கேட்குறேன், அதெல்லாம் நீங்க உத்தர சொல்லணும். நங்கள தேசத்து ராஷ்டிர பிதார் குட். நங்கள ராஷ்டிர துவஜத்த கலர் ஏது? நங்கள தேசத்து பிரதான மந்திரி யாரு? நங்கள ராஜ்யத்து முக்கியமந்திரி யாரு? குட், வெரி குட். இப்ப நான் போர்டில் எழுதியது நீங்க எல்லாரும் சொல்லணும். டூ பிளஸ் டூ, த்ரீ பிளஸ் ஒன், த்ரீ பிளஸ் சிக்ஸ், இன்றைக்கு இத்தனமையாவும். இன்னும் நாளே படிக்குவா? மக்களே, நீங்க சந்த படிக்கணும். நாங்கள சமுதாயத்தை பேரி மக்கங்க தீனும் படிக்கணும், துனியா ஒரு இலமும் படிக்கணும். இது ஜண்டு இலமும் நாங்கள ஜண்டு கண்ணின்ன போல ஆயசபுலு, நாங்கள் எல்லாரும் சந்த படிக்கணும்.

0: ஊட ஆமதாக்கர் ஆகியது
1: ஏ அமதாக்கா? சப்பை அமதாக்கமா, மாங்காய் அமதாக்கமா, கொண்டை அமதாக்கமா?
0: அந்த கேந்து குந்தில்ல ஊட பள்ளிட பேர் உள்ளாக வலையலு
1: பள்ளிட பேர் காக்கமா அயலு சர்மரி அமதாக்கா அண்டு
2: அயலு சரி இல்ல நீ அயல உத்து போனா நீங்க சீதை ஈ மாதத்துல போறோம் அவரோட பள்ளிக்கு பள்ளிட சைட்ல ஏண்டாவோ
0: அயலு சர்மரி மாமதாக்கு சேர்ந்து தெந்தி பிளிக்கிடும்
1: நாடக உருசு ஜாத்திரைகள்லாம் போயிட்டு போயிட்டோட சர்முடி சந்தல வச்சுட்டு கட்டில சாமான பித்தோண்டிக்குது ஆயத்துல சம்மை மம்மதா கொள்வதல்லே ஆனா இயல்பு ஒரு மேல் பேரு சர்மரி மம்மதா கண்டாயில பாண்டியத்தை பேர் வச்சிருவாங்க.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில இருந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தான்

0: எல்லாரும் வந்துறாரல்லே, ஆஜர் விழிக்கிறேன். நௌஷாத், ரமேஷ், ஜாக்கீர், ருக்சானா, ருக்சானா, ருக்சானா சாலைக்கு வரன்ட்டு இன்று 8:45. நசிமா, ருக்சானா டகா நின்று அவுத்தரஞ்சமே இல்லை, அவளந்து அவள சாலைக்கு வண்டியில்ல.
1: கிளாஸுக்கு ஃபஸ்ட் வந்தோம்ல ஒரு பெண்ணுக்கிடவ் சால கைதாக்கிட்டு நங்கள சமுதாயத்து மக்க இங்கே அவங்க தீரா ஏதுக்கும் அவள் அவுத்துக்கு போயிட்டு ஆ கிட ஒரு சாலைக்கு கூட்டணி நாளை அவளோட அவுத்துக்கு போயிட்டு நானே பழக்க வர்றேன்.
0: அதில் கட்டு ஹோம்ஒர்க் ஆக்கிறாரா? இப்போ நான் முன்னாண்டு படிப்பாட்டிய விஷயத்தில் நீங்க பிரச்சனை கேட்குறேன், அதெல்லாம் நீங்க உத்தர சொல்லணும். நங்கள தேசத்து ராஷ்டிரபிதாரு குட். நங்கள ராஷ்டிர துவஜத்த கலர் ஏது? நங்கள தேசத்து பிரதான மந்திரி யாரு? நங்கள ராஜ்யத்து முக்கிய மந்திரி யாரு? குட், வெரி குட். இப்ப நான் போர்டில் எழுதியது நீங்க எல்லாரும் சொல்லணும். டூ பிளஸ் டூ, த்ரீ பிளஸ் ஒன், த்ரீ பிளஸ் சிக்ஸ், இன்றைக்கு இத்தனை ஐயாவு இன்னும் நாளே படிக்குவா. மக்களே, நீங்க சந்த படிக்கணும். நங்கள சமுதாயத்தை பேரி மக்கங்க தீனும் படிக்கணும், துனியா ஒரு இலமும் படிக்கணும். இது ஜண்டு இலமும் நங்கள ஜண்டு கண்ணின்ன போல ஆயசபுலு. நாங்க எல்லாரும் சந்த படிக்கணும்.